தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கிட்டு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கிட்டு தத்தரி சதல தஜ்ஜனு சதலு தத்தினி சதினி தச்சனு தத்த சரித தனத தனுத